0: Excuse me, உங்கள பார்த்துதான் இருந்தேன். Do you have any problem? யாருக்குடியோ ஃபோன்ல ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருந்தீங்க. யார்கிட்ட சொல்லான்னு தெரியல. கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்லி வர்த் இருக்கானும் தெரியல. How do I know? What's the point telling someone like you? பரவாயில்ல, சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன், எதனால? எல்லாம் சரியாயிடும். ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க.
1: All'orologio atomico di Radio Ciroma sono le ore 17 e 39 minuti.
2: Let me see.
3: No, don't touch it. It's dangerous. It opens doors.